வா நமுதம் வாழ்க தமிழ் வணக்கம். உள்ளூர் வானொலி பிளிண்டிவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசையில் விற்றில் சி தமிழ் சங்கத்தின் வானமுதம் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வண்ண தமிழ் வந்தனங்கள். இன்றைய வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு www.pvfm.org.au என்ற இணையதளத்தின் ஊடாகவும், உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி www.inbatamil.com என்ற இணையதளத்தின் ஊடாகவும் உலகெங்கும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை இணையர்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். இன்றைய வானமுதம் தமிழ் ஒலிபரப்பில் இன்றைய குரல் உள்ளூர் தகவல்கள், இறைவணக்க பாடல்கள், ஒலிச்சரம், பிரதான செய்திகள், சமூக அறிவித்தல்கள் மற்றும் பல சுவையான நிகழ்ச்சிகள் சுகமான ராகங்களுடன் வானமுதத்தின் வானொலியை அலங்கரிக்க இருக்கின்றன. வானமுதத்தின் சகல நிகழ்ச்சிகளையும் சுவைப்பதற்கு தொடர்ந்து வானமுதத்தின் வானிலையுடன் இணைந்திருங்கள். முதலில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஆக்கி உலகிற்கழித்த திருக்குறளோடு இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் ஆரம்பமாகின்றன. குறள் ஒல்லும் கருமம் உடற்றுபவர் கேழ்மை சொல்லாடார் சோரவிடர். ஒல்லும் கருமம் உடற்றுபவர் கேழ்மை சொல்லாடார் சோரவிடர். பொருட்பால் 82 அதிகாரம் 818 குறள். இதன் பொருள், செய்யக்கூடிய செயலையும் முடியாதவர் போல் நடித்து செய்யாமல் கெடுப்பவர் நட்பை அவரிடம் பேசாமல் அப்படியே விட்டுவிட வேண்டும். நமக்கு பாதுகாப்பு இல்லாதவர் நட்பும் சிரித்து மழுப்புபவர் நட்பும் தீ நட்பு. இதேபோல் தங்களால் செய்து உதவக்கூடிய செயலையும் தங்களால் செய்ய முடியாதது போல் நடித்து செய்யாது கெடுப்பவர் நட்பும் மிகவும் ஆபத்தானது. அவர்களிடம் உண்மையான அன்பு நட்பும் இல்லை. நம்மை நண்பர்களாக நம்ப வைத்து சுயநலனை தேடுபவர்கள். சரி, இப்படிப்பட்டவரை என்ன செய்வது? இவர்கள் நடிப்பது போல் நடித்துத்தான் ஒதுக்க வேண்டும். நேரடியாக அவரிடம் சொல்லி அவர்கள் உணரும்படி செய்து திருத்தலாம் என்று நினைத்தால் அதனால் பயன் விளையாது. ஏனென்றால் அவர்கள் அப்போதைக்கு உண்மைதான் என்று போலியாக தலையை ஆட்டி நடித்து நட்பை தொடர்வர். நமக்கு அவர் வேஷம் புரிந்து விட்டது என்று தெரிந்து மேலும் போலியாக நட்பு கொள்வர் தீமைதான் மிகும். மாறாக அவர்கள் வழியிலே நண்பர் போலிருந்து ஒன்றும் சொல்லாமல் நட்பை நிறுத்தி கொள்ள வேண்டும். செய்யக்கூடியதையும் முடியாதது போல் பாசாங்கு செய்பவர் நட்பை அப்படியே விட்டு விடுவோம். ஒல்லும் கருமம் உடற்றுபவர் கேழ்மை சொல்லாடார் சோரவிடல் இன்றைய குரல் கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளிந்திவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும், உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலியூடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு.

ஒலிச்சரம் நல்லத நேர்களே, வார வாரம் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை தாங்கி வானிலை அலங்கரிக்கின்ற ஒலிச்சரம் நிகழ்ச்சி இப்பொழுது வானிலைக்கு எடுத்து வரப்பட இருக்கின்றது. இன்றைய ஒலிச்சரம் உள்ளூர் வானொலி பிளெண்டிவெளி எஃப்எம் 88.6 இளவரசை ஊடாகவும், உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலியூடாகவும் உலகெங்கும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை இணையர்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றேன். இன்றைய ஒலிச்சரத்தில் எந்தறிவு பாடல், வாழ்க்கையை வளமாக்கும் அறிஞர்கள் வழங்குகின்ற கருத்துக்கள், நூலில் நுகர்ந்த பகுதிகள் மற்றும் சுகமான ராகங்களின் வினவானிலையை அலங்கரிக்க இருக்கின்றன. முதலில் வானிலைக்கு வருவது எந்தறிவு பாடல்.

0: வானிலையை அலங்கரித்து சென்றது என் தெரிவு பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளெண்டிவெடி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் உலகெங்கும் ஒளிபரப்பாகும் வானமுதத்தின் ஒலிச்சரம். ஒலிச்சர நிகழ்ச்சியில் தொடர இருப்பது வாழ்க்கை வளமாக்கும் அறிஞர்கள் வழங்குகின்ற கருத்துக்கள். அந்த வரிசையில் தென்கட்சி கோ சுவாமிநாதன் கூறுகின்ற கருத்தொன்றை இவ்வாரம் வானொலிக்கு எடுத்து வருகின்றேன்.
1: கல்யாணத்துக்கு போயிருந்தே எப்படி இருந்ததுன்னு கேட்டார் ஒருத்தர். எப்படி இருந்தது? சாப்பாடு சரியில்லை, சாம்பாரில் உப்பு பத்தலை, இப்படியே அடுக்கிக்கிட்டே போனார் அடுத்தவர். இது வந்து ஒரு மனித சுபாவம். எப்போவுமே எதிர்மறையான செய்திகளை பேசுகிறதுல தான் மனிதனுக்கு ஆர்வம் அதிகம். எது சரியில்லைங்கிறதை சொல்கிறதுக்கு தான் அவன் ஆசைப்படுறான், எது சரியாக இருந்ததுங்கிறத சொல்கிறதுக்கு அவன் ஆசைப்படுறதில்ல. இப்போ எல்லோரும் சொல்லுவாங்களே, ஒரு பெரிய வெள்ளைத்தாளில் நடுவில் ஒரு சின்ன கருப்பு புள்ளியை வைங்க, அதை ஒருத்தர்கிட்ட காட்டி இது என்னன்னு கேட்டால் கருப்பு புள்ளின்னு தான் சொல்லுவார். ஒரு சின்ன கருப்பு புள்ளியைத்தான் அவர் கவனிக்கிறார். அந்த புள்ளியை சுற்றி இருக்கிற விசாலமான வெள்ளைப்பகுதியை அவர் கவனிக்கிறதில்ல. இது மனித இயல்பு. ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம், முகத்தை பார்க்குறோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், முகத்தில் நமக்கு பிடிக்காத பகுதியை தான் முதல்ல கவனிப்போம். கன்னத்தில் ஒரு பரு இருந்ததுன்னா அதுதான் முதல்ல நம்ம கண்ணில் படும். கருப்பாக ஒரு மச்சம் இருந்தால் அதை தான் நாம் முதல்ல கவனிக்கிறோம். ஒரு சின்ன காயம் இருந்ததுன்னா ரொம்ப கவனித்து கூர்ந்து பார்க்குறோம். அதை சுற்றி இருக்கிற அழகான பகுதிகளெல்லாம் அதுக்கப்புறம்தான். அவ்வளவு தூரத்துக்கு ஏன்? இப்போ காலையில் ஒரு செய்தித்தாளை கையில் எடுத்து புரட்டுறீங்க, எதிர்மறையான செய்திகளை தான் முதல்ல பார்க்குறோம். ஆக்கப்பூர்வமான செய்திகள்லாம் அதுக்கப்புறம்தான். எதிர்மறையான செய்திகள் தான் பத்திரிகைகளின் விற்பனையை உயர்த்துது. இப்போ ஒரு கும்பலில் கலவரம், பத்திரிகையில் செய்தி எப்படி வருது? கலவரத்தில் 10 பேர் உயிரிழந்தார்கள் அப்படின்னு தான் வரும். அந்த கலவரத்தில் 918 பேர் உயிரோடு திரும்பி போனார்கள் அப்படின்னு போடுறதில்ல. எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறது தான் பத்திரிகைக்கு முக்கியம். ஏன்னா மனித மனம் அதை தான் கவனிக்குது. பாதகமான செய்திகளே பத்திரிகைகளில் அதிகமாக வருது. எதிர்மறையான செய்திகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இதனால் என்ன ஆகுது தெரியுமா? இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும் விபத்தும் உயிரிழப்பும் தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஒரு பிரமை. இந்த உலகத்தில் மகிழ்ச்சிகளை எல்லாம் நாம் வந்து மறந்துடுறோம், வாழ்வின் வெளிச்சங்களை எல்லாம் நாம் இழந்துடுறோம். இன்றைக்கி விமான விபத்தில் 214 பேர் உயிரிழந்தார்கள் அப்படிங்கிறது எதிர்மறையான செய்தி. இன்று விமானம் மூலமாக 2 லட்சம் பேர் சௌக்கியமாக பயணம் செய்தார்கள் அப்படிங்கிறது நேரடியான செய்தி. ஆனாலும் செத்தது தான் செய்தியாக வரும். சௌக்கியமாக போனவங்களை பற்றி வெளியில் தெரியாது. வாழ்க்கையின் சாதகமான அம்சங்களில் கவனம் செலுத்துறதுக்கு நாம் கற்றுக்கணும். இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் உண்டு. அதையெல்லாம் கவனித்து பார்க்குறதுக்கு நாம் கற்றுக்கணும். ஒரு நாள் பூராவும் நல்லா நடந்துக்கிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு நேரத்தில் வாழைப்பழத்தோலில் காலை வச்சுருப்பீங்க, வழுக்கி விழுந்துட்டீங்க. வழுக்கி விழுந்தது தான் நமக்கு பெருசாக தெரியும். நாள் பூரா நாம் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தோமே அப்படிங்கிறது தெரியாது பெருசாக. நமது பலம் என்னங்கிறதுல தான் அதிக கவனம் தேவை. தோல்வி மனப்பான்மை, இது வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ். தாழ்வு மனப்பான்மை, நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ். எதிர்மறையாகவே நினைக்கிறது பேசுகிறது அப்படிங்கிற குணத்தை மாற்றிக்காதவன் எந்த காலத்துலேயும் முன்னேற முடியாது. அப்படிப்பட்டவன் வெற்றிகரமான மனிதனும் கிடையாது. ஆகையினால் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிறவர்கள் எதிர்மறை மனோபாவத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நெகட்டிவ் விஷயங்கள்லேருந்து உங்கள் கவனத்தை திருப்புங்க, பாசிட்டிவ் விஷயங்களில் கவனத்தை செலுத்துங்கள். ஒரே விஷயத்தை கூட சில பேர் பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க, சில பேர் நெகட்டிவாக எடுத்துக்குவாங்க. ஒரு சத்திரத்தில் 2 சாமியார்கள் சந்திச்சுக்கிட்டாங்களாம். தங்களுடைய சொந்த கதைகளை அவங்க பேசிக்கிட்டாங்க. ஒரு சாமியார் சொன்னார், எனக்கு சம்சாரம் இல்லை அதனால தான் நான் சாமியார் ஆகிட்டேன் அப்படின்னார். இன்னொருத்தர் சொன்னார், எனக்கு சம்சாரம் இருக்கா அதனால் நான் சாமியார் ஆகிட்டேன் அப்படின்னார். அதனால் வாழ்க்கையை அவரவர்கள் பார்க்குற பார்வை வேறு வேறு மாதிரி. எதையும் எதிர்மறையாக எடுத்துக்கக்கூடாது, ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.
2: எந்திரன் பாடல் வெளியீட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார், எம்ஜிஆருக்கு வாலி, எனக்கு வைரமுத்து. என் வாழ்க்கையில் வைரமுத்து எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கிறார். எனக்கு பிடித்த முதல் பாட்டு, என் திரை வாழ்வில் திருப்பு முனையை ஏற்படுத்திய பாட்டு இதோ இந்த பாட்டு என்று குறிப்பிட்டார். அந்த பாட்டு

ஒலிக்க இருக்கின்ற சுகமான ராகத்துடன் இன்றைய ஒலிச்சிற நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இச்சுகமான ராகம் கீழ்வானம் சிவக்கும் என்ற திரைப்படத்தில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் அவரே பாடிய அந்த பாடல். கண் தெரியாத ஒரு அண்ணன் தன் தங்கை குறித்து பாடுகின்ற அந்த பாடல், அழகான கவிவரிகளை கொன்ற அந்த பாடல், என் மனதை தொட்ட அந்த பாடல் உங்கள் மனதையும் தொடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதோ அந்த பாடலுடன் இன்றைய ஒளிச்சிற நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது.

நல்லது நேர்களே, ஒழித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பாடலுடன் இன்றைய ஒளிச்சர நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மற்றொரு ஒளிச்சர நிகழ்ச்சியில் உங்களை அடுத்த வாரம் வானொலியில் சந்திக்கும் வரை இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்களில் ஒருவன் எட்வர்ட் மெல்லிதாசன். வணக்க நேர்களே.

0: on your local station, Plenty Valley FM.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளெண்டி வெளி FM அலைவரிசை ஊடாக வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. இந்த ஒலிபரப்பு 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை நேயர்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றோம். நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர இருப்பது மகாதேவ ஐயர் ஜெயராம சர்மா அவர்கள் எழுதிய கவி வரிகளுக்கு ஒலி வடிவம் கொடுக்கப்பட்டு இப்பொழுது வானிலைக்கு எடுத்து வரப்படுகின்றது. கேட்போம். எழுதியவர் மகாதேவ ஐயர் ஜெயராம சர்மா, மேல்நாள் தமிழ்மொழி கல்வி இயக்குனர், மெல்பர்ன், ஆஸ்திரேலியா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளெண்டிவெளி FM அலவரிசை ஊடாக. மங்காத புகழ் கொண்ட சங்க தமிழை கங்காரு நாட்டில் காற்றில் தவளவிடும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளெண்டிவெளி FM அலவரிசை ஊடாக. மங்காத புகழ் கொண்ட சங்க தமிழை கங்காரு நாட்டில் காற்றில் தவளவிடும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு.

காலத்தை வென்று காவியமாக வெற்றி திருமகனாக கவியரசு கண்ணதாசன் விளங்குகிறார். எழுதியவர் மகாதேவ ஐயர், ஜெயராம சர்மா. காலத்தை வென்றவன், காவியமானவன், வேதனை தீர்ப்பவன், வெற்றி திருமகன் என பலவித முகங்களில் கண்ணதாசனை நான் பார்க்கின்றேன். சிறுகூடல் பட்டி என்னும் சிறிய கிராமத்தில் பிறந்து சிந்தனைகளின் ஊற்றாக புறப்பட்டவர்தான் கவியரசர் முத்தையா. கண்ணதாசனானதே ஒரு முக்கிய சம்பவம்தான். முத்தை தரு என்று அருணகிரியாரை பாட வைத்து அவரது வாழ்க்கையையே மாற்றியது ஆண்டவனது அனுக்கிரகம். முத்தையா என்று தந்தை வைத்த பெயரும் அவரை சமூகத்தில் ஒரு முத்தாகவே மிளிரச் செய்தது. கண்ணதாசன் என்னும் பெயரும் அவருக்கு உலகில் பெரும் புகழை தேடி தந்தது. இவை யாவும் ஆண்டவனின் அனுக்கிரகத்தால் ஆகியிருக்கலாம் என எண்ணத் தோன்றுகிறது. அருணகிரியார் முருகன் அருள் பெற்றதால் மடை திறந்த வெள்ளமென சந்த பாடல்கள் வந்து குவிந்தன. எங்கள் கவியரசரும் ஆண்டவனின் வரம் பெற்று வந்தவராகையால் கம்பனுக்கு பிறகு சந்தத்தை தமிழில் கையாண்ட பெருமைக்கு உரியவர் ஆகின்றார். நெற்றியில் விபூதியும் வாயிலே முருகனது நாமத்தையும் துணையென எண்ணி இருந்தவர் கண்ணதாசன். சேரக்கூடாத கூடாரத்துக்குள் சேர்ந்ததால் அவரின் பேச்சும் போக்கும் ஏன் எழுத்தும் கூட மாறியது. ஆனால் அவரின் அடிமனதில் ஆழமாக பதிந்து நின்ற ஆண்டவன் நினைப்பு மட்டும் அப்படியேதான் அடங்கி கிடந்தது. காலமும் கனிந்து வர கடவுள் நம்பிக்கை கண்ணதாசனிடம் மேலோங்கத் தொடங்கிவிட்டது. நாத்திகம் பேசி நாத்தளும் பேற்றியும் கடவுளை கண்டனம் செய்தும் நின்ற கண்ணதாசன் கடவுளே கதி என்னும் நிலைக்கு வந்துவிட்டதை அவர் வாயிலாகவே நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. நாத்திகனாக இருந்தது 2-3 ஆண்டுகளே. கந்தபுராணம், பெரிய புராணம், கம்பராமாயணம், திருவாசகம், திருப்பாவை, 4000 திவ்ய பிரபந்தம், வில்லி பாரதம் இவற்றையெல்லாம் கண்டனம் பண்ண படித்தேன். ஆனால் அவற்றை படிக்க படிக்க என் மனம் அவற்றில் ஆழ்ந்து விட்டது என்று அவரே சொல்லுகின்றார். நாத்திகவாதம் என்பது அரசியல் நோக்கம் கொண்டது என்பதையும் உள்மனத்தின் உண்மையான உணர்வல்ல என்பதையும் நான் உணர்ந்தேன் என்பது கண்ணதாசனின் வாக்குமூலமாகும். கண்ணதாசன் அடிக்கடி விரும்பி கேட்கும் பாடல் என்ன தெரியுமா? திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா என்பதாகும். அவரின் படுக்கை அறையில் வைத்திருந்த ஒரே படம் கிருஷ்ணர் படமாகும். அந்த பாடலிலிருந்து சில பகுதியை இப்போது கேட்போம்.

இந்தியாவிலேயே கடவுளை நம்பாதவர்கள் ஒரு கட்சியாக கூட இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கடவுளை கண்டனம் செய்தாலும் அதனால் கடவுளுக்கு எந்தவித வருத்தமும் இல்லை. அதேவேளை கடவுள் நம்பிக்கையும் இல்லாமல் போய்விடவும் இல்லை. இதில் கண்ணதாசன் மிகவும் நம்பிக்கையுடையவராக இருந்தபடியால்தான் படித்தவர்களும் போற்றுகிறார்கள், பாமரர்களும் போற்றுகிறார்கள் என எண்ணத் தோன்றுகின்றது. கடவுளை பற்றி சந்தேகம் வருபவர்களுக்கு இந்த பாடல் ஒன்றை சொல்லுகிறது.

தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான், உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை என்று சொல்லும் விளக்கத்தை விட வேறு எப்படி சொல்ல முடியும்? இதுதான் கண்ணதாசன். சினிமாவுக்கு என்று எழுதப்பட்டாலும் உள்ளத்தில் இருப்பது தானே வர முடியும்? இந்த பாடலை கேளுங்கள்.

பாமரரும் புரியும்படி கடவுள் தத்துவத்தை காட்டுவது அவரின் தனித்துவம் தானே. ஆண்டவனின் அருள் அவரில் உறைந்து கிடந்தமையால்தான் அவரின் வார்த்தைகளில் அத்வைதம் இருந்தது, துவைதம் இருந்தது, விசித்தாத்வைதமும் இருந்தது, வேதாந்தமும் சைவ சித்தாந்தமும் கூட இருந்தது எனலாம். சரஸ்வதி அவரது நாவிலே சம்மானம் போட்டே இருந்தாள். மேலே காட்டிய தத்துவங்களை எவ்வாறு நாசுக்காக கண்ணதாசன் காட்டுகிறார் பாருங்கள்.

சகலவித தத்துவங்களும் இங்கே பாமரரும் புரிய சொல்லி நிற்கின்றார் கண்ணதாசன். இதனால் அவர் வெற்றி திருமகன் தானே. கவிஞன் என்பவன் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் சிந்திக்கக்கூடாது. அவன் சொல்லும் கருத்துக்கள் உலகம் தழுவ வேண்டும். வள்ளுவர் குரல் அப்படிப்பட்டதுதான். வள்ளுவரின் பரந்து விரிந்த நோக்கால் அவரின் திருக்குறள் உலகம் தழுவியதாக இருக்கிறது. நமது கவிஞரும் அப்படியான ஒரு மனநிலையில் தான் செயற்பட நினைக்கின்றார். வள்ளுவர் அறம், பொருள், இன்பம் பற்றியெல்லாம் பாடினார். கண்ணதாசனும் அறத்தை, இன்பத்தை, பொருளையெல்லாம் பாடினார். அத்தோடு அருளையும் தமது பாட்டுக்களால் தந்தும் நிற்கின்றார். சங்கர மடத்தை சரணடைந்தார். ஒரு காலத்தில் காவி கட்டியவர்களையும் சங்கர மடத்தாரையும் சாடியவர் பின்பு தானாகவே சரண் புகுந்தார். இது அவரிடம் ஏற்பட்ட மடை மாற்றமாகும். அதே கண்ணதாசனே இயேசு காவியத்தை பாடி மீண்டும் தனது நோக்கை விரிவாக்கிக் கொள்ளுகிறார். புத்தரை பாடுகிறார், நபிகளை பாடுகிறார், சத்தியம், நேர்மை, சமத்துவம் யாவற்றையும் போற்றி பாடுகிறார்.

புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா, பூமியில் எதற்காக என்ற கேள்வி எழுப்பி தனது நிலைமையை எமக்கெல்லாம் காட்டி நிற்கின்றார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இறை உணர்வு ஊறிவிட்டால் யாவும் சிறந்த கருத்துக்களாகவே வந்து நிற்கும். அதில் பல தத்துவங்கள் வந்துவிடும். வேதத்திலும் உப நிடதத்திலும் உன்னை அறிதல் என்பது பெரிய அரிய பெரிய தத்துவமாகும். தத்துவம் அசி அகாம் பிரமாசி உப நிடதத்தின் உயிர் நாடியாக கருதப்படுகிறது. ரமண மகரிஷியும் முதலில் நீ யார் என்பதை அறி என்றுதான் சொல்லுகிறார். இப்படியான உயர் தத்துவ கருத்தை கண்ணதாசன் மிகவும் எளிதாக்கி எமக்கு தரும் விதம் அவரின் உயர் ஆற்றலைத்தான் வெளிப்படுத்துகிறது எனலாம்.

உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் வாழுவோம் என்பது எல்லோரிடத்திலும் எளிதாக வரக்கூடியது அல்ல. அதற்கு ஒரு மனப்பக்குவம் தேவை. நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம் என்னும் நாவுக்கரசர் அஞ்சா வார்த்தை தலை வணங்காமல் வாழுதலில் தெரிகிறதல்லவா? மனமானது சமநிலைக்கு வந்துவிட்டால் எதற்கும் அது ஆயத்தமாகிவிடும். இது ஒரு ஜோக நிலையாகும். இதனை கவிஞர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள்.

நான் கடலளவே பெற்றாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். இந்த நிலை சாதாரணமாக எல்லோருக்கும் வந்துவிட மாட்டாது என்பதை கவிஞரின் வரிகள் மிக அற்புதமாக காட்டி நிற்கின்றன அல்லவா? குழப்பங்கள் வருவது மனித வாழ்வில் தடுக்க முடியாத ஒன்று. ஆனால் அந்த குழப்பத்தையும் நாம் விளங்கி மனதை கலங்கவிடக் கூடாது என்கிறார் கவிஞர் இந்த பாடலினூடாக.

வாழ்க்கையில் குழப்பம் வந்தால் தயக்கம் வரும், அதே நேரம் நடுக்கமும் வந்தே சேரும். அரசன் முதல் ஆண்டி வரை அனைவருக்கும் இந்த நிலை வெவ்வேறு உருவத்தில் வெவ்வேறு விதமாக வரும். எல்லார் வீட்டிற்கும் வாசற்படி இருப்பது போலவே வேதனைகளும் வீடுதோறும் இருக்கவே செய்யும். இது எத்தனை அனுபவமான ஒரு மிகப்பெரிய கருத்து. யாருமே வேதனைகளில் இருந்து தப்பித்து கொள்ள முடியாது. எனவே கலங்காதிரு மனமே, உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே என ஆறுதல் கூறுகின்றார் கண்ணதாசன் அவர்கள். அதேவேளை வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு என்று புத்தியும் கூறுகிறார். அத்தோடு நின்றுவிடாமல் மிகவும் முக்கியமாக ஒன்றையும் சொல்லி நிற்கின்றார். உனக்கு கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. எப்பொழுதும் நாங்கள் அனைவருமே எங்களின் நிலையை மட்டுமே தினமும் பார்த்து பார்த்து, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, அவன் நல்லா இருக்கின்றானே என்று அல்லும் பகலும் மற்றவர்களை பார்த்து எமக்கு கிடைத்தவற்றையும் வீணடித்து விடுகின்றோம். காலுக்கு செருப்பில்லை என்பவனுக்கும் கவலை, அதே நேரம் காலே இல்லை என்பவனுக்கும் கவலை. கஞ்சிக்கு உப்பில்லை என்பவனுக்கும் கவலை, குடிக்க கஞ்சி இல்லையே என்பவனுக்கும் கவலை. இதில் எது முக்கியம் என்பதை உணராமல் இருப்பதே பெரிய கவலை என்பதை யாவரும் உணர்தல் வேண்டும் என்பதை கவிஞர் சொல்வதை விட யாராலும் இவ்வளவு எளிமையாக சொல்லிவிட முடியாதல்லவா? எத்தனையோ பேர் எம்மை விடவும் மோசமாக இருக்கின்றார்கள் என்பதை ஒரு கணம் நினைத்தால் நாங்கள் படும் துன்பம் பெரிதாகவே தெரியாமல் போய்விடும் என்பதை கண்ணதாசன் சொல்லும் விதத்தால் அவர் உயர்ந்த கவிஞனாகியே நிற்கின்றார் என்று கூறலாம். வாழ்க்கையில் அவர் அனுபவிக்காத இன்பங்களும் இல்லை, துன்பங்களும் இல்லை எனலாம். அவற்றையெல்லாம் அவர் எங்களுக்கு தனது கவிதைகள் வாயிலாக தரவும் மறக்கவில்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. இது ஒரு பெரிய தத்துவம்தான். ஆனால் இதில் கவிஞரின் ஒரு பங்கும் காணப்படுகிறது. சிறுகூடல் பட்டியலிருந்து சென்னை வந்து படுக்க இடமில்லாமல் கடற்கரை ஓரத்தில் படுக்க, அங்கும் படுக்க முடியாமல் போலீஸ்காரர்களால் கண்ணதாசன் போக்கிடமில்லாமல் விரட்டி அடிக்கப்படுகிறான். அப்பொழுது அவரது வாழ்க்கை பயணம் எப்படி அமையப் போகிறது, எங்கே முடியப் போகிறது என்பது அவருக்கே புரியாத ஒன்றாக இருந்திருக்கலாம் அல்லவா? இதுவும் ஒரு கருத்தாயும் இருக்கலாம். அதேவேளை மனித வாழ்க்கை நாங்கள் தீர்மானிக்கவும் முடியாதிருக்கும் என்பதும் கூட கருத்தாகலாம் தானே.

சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு,

சுத்தி சுத்தி கடவுளிடம்தான் கண்ணதாசன் வருகின்றார். எதை சொல்வதானாலும் கடவுளையும் கூடவே வைத்திருப்பார் கண்ணதாசன். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் இரண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மையின் சாட்சியம்மா.

மனிதர்களே, மனச்சாட்சிக்கு மதிப்பளியுங்கள் அல்லது தெய்வத்தை நம்புங்கள். இப்படி செய்யாதுவிட்டால் அது உங்களுக்கு ஏற்றதல்ல, அது நல்ல வாழ்வுக்கும் வழி வகுக்காது என்று சொல்லி எமக்கு நற்சிந்தனை வழங்குகின்றார் கண்ணதாசன் அவர்கள். அவரின் பாடல்கள் அழியா புகழ் பெற்றன என்பதில் எள்ளளவும் எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் கண்ணதாசன் வாழ்கின்றார் என்றால் அவரின் அர்த்தமுள்ள இந்து மதம் பெரும் காரணம் என்பதை எவருமே மறுக்க முடியாது. 38 வருடங்கள் கவியரசனாக புவியை ஆண்டவன் கண்ணதாசன். எழுத்தாலும் பேச்சாலும் எம்மை கட்டி போட்டவன், வாழ நினைத்தால் வாழலாம் என்று தைரியம் கூறிய தமிழ் கவிஞன். ஆகவே அவன் காலத்தை வென்று காவியமாக வெற்றி திருமகனாகவே நிற்கின்றான். இவ்வாக்கத்தை எழுதியவர் மகாதேவ ஐயர் ஜெயராம சர்மா. மேல்நாள் தமிழ் மொழி கல்வி இயக்குனர் மெல்பர்ன் ஹவுஸ்.